அனிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பம் சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் தனியொருவன் திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் கண்ணால கண்ணால பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு ஹிப்ஹாப் தமிழா வரிகளை எழுதி கௌஷிக் கிருஷ் மற்றும் பத்மலதா பாடியுள்ளார்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானசியன் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையின் தலைப்பு கைத்தட்டி. கங்கையில் ஒரு வியாபாரி குளித்து கொண்டிருந்தான். அப்போது அழகான கைத்தட்டி ஒன்று மிதந்து வந்தது. அதை எடுத்துக்கொண்டு கரையை நோக்கி நீந்தினான் அவன். அப்போது ஒரு நீர் சூழலில் மாட்டிக்கொண்டான். தப்பிக்க கடும் முயற்சி செய்தான். ஒரு வழியாக போராடி உயிர் பிழைத்தான். ஆனால் அந்த கைத்தட்டி எங்கோ நழுவி போய்விட்டது. கரைக்கு வந்த அவன் அழகான கைத்தட்டியை இழந்துவிட்டேனே என்று கதறினான். அங்கிருந்த ஒரு துறவி, ஐயா, நீங்கள் குளிக்க வெறும் கையுடன் வந்ததை பார்த்தேனே, இப்போது கைத்தட்டியை நழுவ விட்டதாக கூறுகிறீர்களே என்று கேட்டார். வியாபாரி நடந்ததை கூறினான். துறவி சொன்னார், ஐயா, உங்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. கங்கையில் கைத்தட்டி மிதந்து வந்தது. இப்போது அது மிதந்து கொண்டு போகிறது. அப்படி இருக்கையில் அது உங்கள் கைத்தட்டி என்று எப்படி கூறுகிறீர்கள்? அந்த கைத்தட்டியை 2 நிமிடங்கள் தங்கள் கையில் வைத்திருந்ததனால் அது உங்களுடையது என்று உரிமை பெற்றுவிட்டீர்களா என்று கேட்டார். வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும் போது யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகிறோம். நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது தேசிங்கராஜா திரைப்படத்திலிருந்து இமான் இசையில் நிலாவட்டம் நெத்தியிலே பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு யுகபாரதி வரிகளை எழுதி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வெள்ளி மாலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் லலிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 அலைவரிசை வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. நாம் 4 வாரங்களாக சோஃபியுடன் நடந்து வருகிறோம். இதுவரை நடந்ததை சுருக்கமாக ஒரு முறை பார்ப்போம். முதலில் முதல் வாரம் ஜீலாங்கில் புத்தக கடையில் ஆங்கில சோஃபிஸ் வேர்ல்ட் பார்த்ததையும், வாசித்தது காலச்சுவடு பதிப்பகத்தின் ஆர் சிவகுமார் அவர்களின் தமிழாக்கம். இதை இபுக் வடிவில் பெற்றுக்கொண்டேன். யோஸ்டேன் கார்டர் என்ற நார்வே எழுத்தாளரை பற்றியும் தமிழாக்கம் செய்த ஆர் சிவகுமார் பற்றியும் நாம் அறிமுகம் செய்து கொண்டோம். 2 வாரம் சோஃபியின் தபால் பெட்டி திறந்து கொண்டது. 2 வெள்ளை உரைகள் அவளை உலுக்கின. நீ யார்? உலகம் எங்கே இருந்து வருகிறது? சாக்ரட்டிஸின் நோ தை செல்ஃப் கேள்வியை நாம் நினைவு கூர்ந்தோம். அதே நாள் அவளுக்கு ஒரு அஞ்சல் அட்டையும் வந்தது. ஹில்டே மொலார்க்நாக் என்ற பெண்ணுக்கு வர வேண்டிய பிறந்த நாள் வாழ்த்து சோஃபியின் முகவரிக்கு வந்து சேர்ந்தது. 3 மர்மங்கள். 3 வாரம் ஒரு பெரிய பழுப்பு உரை வந்தது. உள்ளே தத்துவம் என்பது என்ன என்ற பாடத்தொகுதி. மந்திரவாதியின் தொப்பியிலிருந்து வரும் வெள்ளை முயல் வேறு யாரும் இல்லை, நாம். ஆச்சரியப்படுவதற்கான இயல் திறனே தத்துவத்தின் மூலாதாரம் என்றும் பார்த்தோம். கடந்த வாரம் புராண மரபியலின் உலகின் சித்திரம் தூரும் அவனுடைய சம்மட்டியும், தத்துவம் தோன்றுவதற்கு முன்பு மனிதர்கள் புராணங்கள் வழியாக எப்படியெல்லாம் விளக்கம் தேடினார்கள். செனோபனீஸ் என்ற தத்துவ ஞானி ஒருவர் துணிச்சலாக, மனிதர்கள் தங்கள் உருவிலேயே கடவுள்களை படைத்தார்கள், இதுவே தத்துவத்தின் மிகப்பெரிய சிறப்பு. இன்று சோஃபி முதல் கிரேக்க தத்துவ ஞானிகளை சந்திக்கப் போகிறாள். அவள் வழி நாமும் 6 பேர். ஒவ்வொருவரும் ஒரு பெரிய கேள்வியை வெவ்வேறு விதமாக அணுகுகிறார்கள். உலகம் எதனால் ஆனது? அதைக்குள் போவோமா? காதல் கடிதமா? சோஃபி மிதவை விமானத்தில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த தத்துவ பாட தொகுதிக்கும் ஹில்டேக்னார்க்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இருவரும் ஒரே பிறந்த நாள், ஒரே வயது, ஆனால் எப்படி இணைந்திருக்கிறார்கள்? அப்பொழுது தோட்டத்தின் மறுமுனையிலிருந்து அவளுடைய அம்மாவின் குரல், ஏய் சோஃபி, உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. சோஃபியின் மூச்சு நின்றது. அவள் ஏற்கனவே தபால் பெட்டியை காலி செய்திருந்தாள். நேரடியாக அந்த மர்ம ஆசிரியரிடமிருந்து வந்திருக்க வேண்டும். அம்மா சிரித்தாள். அதன் மீது அஞ்சல் தலை இல்லை, அநேகமாக காதல் கடிதம் போல. சோஃபி உடனே சாக்கு போக்கு சொன்னாள். அம்மா அருகில் இருந்து கண்காணிக்கும் பொழுது காதல் கடிதத்தை யாராவது பிரிப்பார்களா? அம்மா அப்படியே நினைத்து கொள்ளட்டும் என்று வைத்து விட்டாள். அதுவே பாதுகாப்பானது. முகம் தெரியாத நபரிடமிருந்து அஞ்சல் வழியில் தத்துவம் கற்றுக்கொள்கிறேன் என்று அம்மாவுக்கு தெரியக்கூடாது. மாடியில் வந்து அறையில் அவள் அந்த கடிதத்தை பிரித்தாள். 3 புதிய கேள்விகள். எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஒரு அடிப்படை பொருள் என்று ஏதும் உண்டா? சோஃபி, தண்ணீரால் வைனாக மாற முடியுமா? பூமியாலும் தண்ணீராலும் ஒரு உயிருள்ள தவளையை உண்டாக்க முடியுமா? நண்பர்களே, இந்த 3 கேள்விகளும் மேலோட்டமாக பார்த்தால் மிக முட்டாள்தனமாக தோன்றுகிறது. ஆனால் அவை சோஃபியின் தலைக்குள் அன்று மாலை முழுவதும் ரீங்கரித்தன. அடுத்த நாள் பள்ளியில் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து ஆராய்ந்தாள். வெள்ளரிக்காயில் 95% தண்ணீர் இருக்கிறது என்று அவள் அறிவாள். ஆனால் வெள்ளரிக்காய் தண்ணீரா? இல்லை, அது ஒரு காய். வேறு ஏதோ ஒன்றும் அதில் இருந்திருக்க வேண்டும். தவளையை பற்றி கொஞ்சம் யோசித்தாள். பூமி வெறும் ஒரு பொருள் அல்ல, பல வகையான பொருள்களை அது கொண்டிருக்க வேண்டும். பொழுதுதான் தவளை பிறக்க முடியும். ஒரு முட்டை கோஸ் பாத்தியில் எத்தனை தண்ணீர் ஊற்றினாலும் தவளை பிறக்குமா சொல்லுங்களேன். பள்ளியிலிருந்து அவள் அன்று திரும்பிய பொழுது மற்றும் ஒரு கனமான உரை காத்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு உடனே ரகசிய இடத்திற்கு ஓடினாள் சோஃபி. கடிதம் தொடங்கியது, மீண்டும் நாம் இங்கே. வெள்ளை முயல்கள் மற்றும் பிற என்று சுற்றி வளைத்து போகாமல் நேரிடையாக இன்றைய பாடத்திற்கு போவோம். இயற்கை தத்துவவாதிகள் என்பது யார்? ஆசிரியர் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றை கொடுக்கிறார். ஒவ்வொரு தத்துவ ஞானியும் எதை தேட விரும்பினார் என்ற செயல் திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தத்துவ ஞானியும் முழு தத்துவத்தில் ஆர்வம் கொள்வதில்லை, அது சாத்தியமும் இல்லை.
அவர்கள் என்ன சிந்தித்தார்கள் என்பதை விட எப்படி சிந்தித்தார்கள் என்பதே தத்துவ ஆராய்ச்சியில் மிக முக்கியமானது. பிறகு ஆசிரியர் ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்கிறார். இந்த நூற்றாண்டு வரை பெண்கள் தத்துவ வரலாற்றில் தங்கள் முத்திரையை பதிக்க முடியவில்லை. அது வருந்தத்தக்கது. நண்பர்களே, இது 1991 எழுதப்பட்ட புத்தகம். ஆசிரியர் இதை நேரடியாக ஒப்புக்கொள்கிறார் என்பது சிறப்பு. என்னுடைய தனி யூகம் ஒன்று இருக்கிறது. பெண்கள் எழுதிய தத்துவத்தை யாரும் பாதுகாக்கவில்லை, ஆவணமாக்கவில்லை. அதனால்தான் பெண்களின் தத்துவ ஆராய்ச்சிகள் வெளிவரவில்லை என்று. அது ஃபெமினிசம் ஆகிவிடும். அதை இன்னொரு நாள் பேசுவோம். இப்பொழுது பாடம் துவங்குகிறது. தொடக்க கால கிரேக்க தத்துவ ஞானிகள் இயற்கை தத்துவவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ். ஏனென்றால் இயற்கை உலகிலும் அதன் செயல்முறைகளிலும் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இதில் ஒரு முக்கியமான வேறுபாட்டையும் அந்த கடிதத்தினால் வரும் கடித வழி கல்வி தெளிவுபடுத்துகிறது. இன்று நாம் ஏதோ ஒரு வெறுமையிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறோம், தி பிக் பேங் தியரி. ஆனால் கிரேக்கர்களுக்கு அது வேறுபடும். அவர்கள் நம்பினார்கள் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அவர்களது முக்கியமான கேள்வி என்ன? தண்ணீரில் இருந்து எப்படி மீன் வருகிறது? உயிரற்ற பூமியில் இருந்து எப்படி மரங்களும் மலர்களும் வருகின்றன? தாயின் கருப்பையிலிருந்து குழந்தை எப்படி வருகிறது? மாற்றம் எப்படி நடக்கிறது? ஒரு அடிப்படை பொருள் இருக்க வேண்டும். அது எல்லா மாற்றங்களுக்கும் மூலமாக இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த ஒரு பொருள் என்ன? இதுவே அவர்களின் தேடல். தைலீஸ் எல்லாம் தண்ணீர். மிலிட்டஸ் என்ற ஆசியா மைனரின் கிரேக்க காலனியிலிருந்து 3 தத்துவ ஞானிகள். அவர்களில் முதலாமவர் நமக்கு தெரிந்த முதல் தத்துவ ஞானி தைலீஸ். தைலீஸ் இஜிப்ட் பல நாடுகள் வரை பயணம் செய்தார். இஜிப்டின் ஒரு பிரமிடில் உயரத்தை அதன் நிழலின் நீளத்தை அளந்து கணக்கெடுத்தார். எப்பொழுது அவரது சொந்த நிழல் அவரது உயரத்துக்கு சமமாக இருந்த அந்த சரியான தருணத்தில், அற்புதமான சயின்டிபிக் தாட், அறிவியல் யோசனை. கிமு 585 ஒரு சூரிய கிரகணத்தை துல்லியமாக முன்கூட்டியே கணித்து சொன்னவர் இவர். தைலீஸின் முடிவு எல்லா பொருட்களுக்கும் ஆதாரம் தண்ணீர். ஏன் அப்படி நினைத்தார்? ஈஜிப்டில் நைல் நதி வெள்ளம் வடிந்த பிறகு பூமி பசுமையாக மாறியதை அவர் பார்த்தார். மழை பெய்த பகுதிகளில் தவளைகளும் புழுக்களும் தோன்றியதை அவர் பார்த்தார். தண்ணீர் பனிக்கட்டியாவதையும் மீண்டும் பனிக்கட்டி திரவமாகுவதையும் பார்த்தார். அதோடு அவர் மேலும் சொன்னார், எல்லா பொருட்களும் கடவுள்களால் நிரம்பி இருக்கின்றன. இதன் அர்த்தம் என்ன? இந்த கரும் பூமியிலிருந்து பூச்சிகளும் மலர்களும் தோன்றுவதை பார்த்து கண்ணுக்கு தெரியாத உயிர்கருக்களால் பூமி நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்க கூடும். ஒன்று மட்டும் நிச்சயம், ஹோமரின் கடவுள்களை பற்றி பேசவில்லை. புராணத்தை விட்டு தத்துவம் நகர்கிறது. அதுவே முதல் படி. அடுத்ததாக அனக்சிமண்டர் எல்லையற்றதை பற்றி சொல்ல வருகிறார். இவர் தைலீஸின் சமகாலத்தவர். அனக்சிமண்டர் என்ற பெயருடன் பெயர் கொண்டவர். இவர் மிலிட்டஸில் வாழ்ந்தார். இவருடைய யோசனையும் மிக வித்தியாசமானது. நம்முடைய உலகம் தனித்தன்மை கொண்டது அல்ல, அது எல்லையற்றது, இன்ஃபைனைட் என்று அவர் அழைத்த ஒன்றிலிருந்து உருவாகி திரும்பி அதிலேயே கரையும் மிக பல உலகங்களில் ஒன்று மட்டுமே. எல்லையற்றது என்பது என்ன? இன்ஃபைனைட் என்றால் என்ன? டைலீஸ் சொன்னது போல அது தெரிந்த ஒரு பொருள் அல்ல. அனக்சிமண்டரின் தர்க்கம் நேர்மையானது. படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வரம்புக்கு உட்பட்டவை. We all have boundaries. எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அந்த ஒன்று எப்படி வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க முடியும்? அது வரம்புகள் தாண்டியதாக, எல்லையற்றதாக இருக்க வேண்டும். அதனால் தண்ணீர் போன்ற ஒரு சாதாரண ஒன்றாக இருக்க முடியாது. நண்பர்களே பாருங்கள், இது ஒரு பெரிய நகர்வு. கான்கிரீட்டான பொருளிலிருந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆன ஒரு கருத்துக்கு தத்துவம் நகர்கிறது. எல்லாமே தண்ணீர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல.
ஆனால் நாம் ஏதோ எல்லையற்ற ஒன்றிலிருந்து வந்திருக்க கூடும் என்ற நினைப்பு அப்ஸ்ட்ராக்ட் ஆன ஒரு இடத்துக்கு போகும் பொழுது தத்துவம் வளர்கிறது. நாம் இன்னும் ஒரு தத்துவவாதியின் கருத்தை பார்ப்போம், மற்றதை அடுத்த வாரம் தொடர்வோம். அனாக்சிமெனிஸ், இவர் காற்றை கொண்டு வருகிறார். மிலிட்டஸில் இருந்து வந்த மூன்றாவது தத்துவ ஞானி இவர். அனாக்சிமெனிஸ் கிமு 570 முதல் 526 வரை. இவரின் யோசனை, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் காற்று அல்லது நீராவி. ஆனால் தண்ணீர் என்று தைலீஸின் கோட்பாட்டை இவர் மறுக்கவில்லை, அதற்கும் அப்பால் போகிறார். தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? தண்ணீர் என்பது அழுத்தப்பட்ட காற்று என்று இவர் கூறினார். மழை பொழியும் போது காற்றிலிருந்து தண்ணீர் பிழியப்படுவதை பார்த்திருப்பாராக. தண்ணீர் மேலும் அழுத்தத்திற்கு உட்படும் பொழுது பூமியாக மாறுகிறது. உருகும் பனிக்கட்டியிலிருந்து பூமியும் மணலும் வெளிவருவதை அவர் கவனித்திருக்க கூடும். மறுபுறம் பிராணவாயு குறைந்த காற்றே தீ. எனவே அனாக்சிமெனிஸிற்கு பூமி, தண்ணீர், தீ எல்லாமே காற்றின் வெவ்வேறு நிலைகள். அடர்த்தி மாற்றத்தால் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுகிறது. உயிரை உண்டாக்க பூமி, காற்று, தீ தேவை. ஆனால் எல்லாவற்றின் மையம், மூலம் காற்று. மூன்று மிலீசிய தத்துவ ஞானிகளுக்கும் ஒரே நம்பிக்கை, எல்லாவற்றிற்கும் மூலமாக ஒரு தனி ஆதார பொருள் இருக்கிறது. அது என்ன என்பதில் மட்டுமே இவர்கள் வேறுபடுகிறார்கள். இது நமக்கு கொஞ்சம் பஞ்சபூதங்களையும் நினைவுபடுத்தும். மீதம் இருக்கும் மூன்று தத்ஞானிகள் நமக்கு என்ன கற்பிக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார். இந்த வாரத்தின் இன்றைய சிந்தனையாக நான் சொல்ல இருப்பது இவ்வளவுதான். அவர்கள் என்ன பதிலை கண்டுபிடித்தார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை. தண்ணீர் தான் மூலம் என்று நாம் நம்பவில்லை. அவர்கள் கூறும் கூறுகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் தான் நம்மை ஈர்க்கிறது. உலகம் எதனால் ஆனது? மாற்றம் எப்படி நடக்கிறது? புலன்கள் நம்பகமா? பகுத்தறிவு நம்பகமா? இந்த கேள்விகள் தான் அறிவியலின் மையம். ஹில்லேக்நாக்கின் மர்மம் பற்றி இன்னும் விடை காணப்படவில்லை. மர்ம ஆசிரியரின் முகமும் நமக்கு தெரியவில்லை.

நான் அன்னை வானொலியில் இருந்து உங்கள் அன்பின் கே கிருஷ்ணா. வணக்கம் நேர்களே, மெல்பர்ன் வானிசை வானொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இரண்டாம் உலகப் போரில் சிதிலமடைந்த எம்டன் என்னும் நாசகாரி நீர்மூழ்கிய கப்பல், ஜெர்மனியைச் சேர்ந்த கப்பல், அது சிதிலமடைந்து புத்தளம்

கடற்கரையிலே ஒதுங்கிய போது அதிலிருந்து கலற்றப்பட்ட வானொலி அலைகள் சமிக்ஞை கருவிகளை வைத்துக் கொண்டு இலங்கை வானொலி ஒலிபரப்பு அன்று ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்று புதிய டிஜிட்டல் முறையிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைய அந்த வானொலி மாக்கோனி என்று முத்திரையிடப்பட்ட அந்த இசைக்கருவிகளிலே நாங்கள் கடமையாற்றியிருக்கிறோம். அன்றைய அறிவிப்பாளர்கள் நாங்கள் கடமையாற்றியிருக்கிறோம். இன்று புதிய இயந்திரங்களிலும் கடமையாற்றுகிறோம். எது எப்படி இருந்தாலும் அன்றைய வானொலி அன்றைய இயந்திரங்களில் கடமையாற்றிய அந்த பெருமை, அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, என்னதான் புதிய கருவிகள் வந்தாலும் அந்த முழு திருப்தியும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சாதனைகளை கடந்து உலகின் பல மொழிகளை கொண்ட, அதிக மொழிகளை கொண்ட ஒரு ஒலிபரப்பு நிலையமாக, உலகின் முதல் ஒலிபரப்பு வானொலி நிலையமாக இலங்கை வானொலி அடையாளம் காணப்பட்டது. அதேபோன்று இசைத்தட்டு கலைஞத்தை எடுத்துக்கொண்டால் அத்தனை மொழிகளிலும் உள்ள இசைத்தட்டுக்களை கொண்ட இசைத்தட்டு களஞ்சியமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை வானொலி. இப்பொழுதும் கூட பார்க்கலாம், இலங்கை வானொலிய முன்புற தோற்றத்திலே சிபிசி என்ற பொறிக்கப்பட்ட சிலோன் புரோட்காஸ்டிங் கோபரேஷன் என்பது சிபிசி என்று பொறிக்கப்பட்ட அந்த இலச்சினைகள் ஒவ்வொரு ஜன்னலிலும் காணப்படுகின்றன. அன்று நான் கடமைக்கு வந்தபோது 2075 விண்ணப்பங்களிலே 2075 விண்ணப்பங்கள் 1979 ஆண்டு, அதாவது 77 ஆண்டு அழைக்கப்பட்டோம் குரல் பரிசோதனைக்காக. அத்தனை பேரும் அழைக்கப்பட்டு அதில் 8 பேர்களை மட்டும்தான் தெரிவு செய்தார்கள் அறிவிப்பாளர்களாக. 8 பேர் மட்டும்தான், அவ்வளவுக்கு குரல் பரிசோதனை. நான் மட்டுமே 9 குரல் பரிசோதனைகளுக்கு நான் முகம் கொடுத்திருக்கிறேன். 9வது குரல் பரிசோதனையிலேயே தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்பு ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கும் தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கும் ஒரு பந்தியை கொடுத்து மொழிமாற்றம் செய்ய சொல்லுவார்கள். என்னுடைய மொழி திறன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த பரீட்சைகளில் நாம் தேர்வு பெற்று அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டோம். அதில் ஒருவன் நான். நாங்கள் எட்டு பேர் தெரிவு செய்யப்பட்டோம். அதிலே 7 பேர் இங்கில்லை, எல்லோரும் கடல் கடந்து சென்று விட்டார்கள். நான் மட்டும் எத்தனையோ வாய்ப்புகள், உண்மையை சொல்ல வேண்டும், எத்தனையோ வாய்ப்புகள் எனக்கு கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அன்னையவளை விட்டு போக மனமில்லாமல் நான் தொடர்ந்தும் நமது நாட்டிலேயே இருந்து கொண்டேன். உழைக்க வேண்டும் என்பதல்ல என்னுடைய பெருமெண்ணம், உன்னதமான பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பணியிலே தொடர்ந்து செய்து 48 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிறேன். இப்படியான அன்னை வானொலியோடு இணைந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அவளை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு நிகழ்ச்சியிலோ இந்த ஒரு குரல் பதிவிலோ சொல்லி முடிக்க முடியாது. நாள் முழுக்க பேசிக் கொண்டிருக்கலாம், கிழமை வார நாட்களில் 7 நாட்களும் பேசிக் கொண்டிருக்கலாம். இங்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. எவ்வளவோ சாதனைகளை படைத்திருக்கிறோம். அங்கிருந்து தென்னிந்தியாவில் இருந்து தமிழ் திரையுலகில் இருந்து பெறப்பட்ட இசைத்தட்டுகள், 60-70 வருடங்களுக்கு முன்பு பெறப்பட்ட இசைத்தட்டுக்கள் இன்னும் தங்கம் போன்று, தங்க புதையல் போன்று பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த இசைத்தட்டுகள் இப்பொழுது இல்லை, வெளிநாடுகளில் இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே மீண்டும் அந்த பாடல்களை தங்களுக்கு ஒலிப்பதிவு செய்து தர வேண்டும் என்று கேட்டு ஒலிப்பதிவு செய்து நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பணியை செய்ய அமர்த்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். இப்படியான பெருமைகளை கொண்ட இலங்கை வானொலி என் அன்னையவளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னும் என்னால் முடிந்தவரை எவ்வளவு பணிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு பணிகளை செய்து அவளுக்கு தொண்டு செய்து நிறைவு பெறுவதே என் ஒரே பணி என்று கூறி என்னை இந்த குரல் பீழையை அனுப்புமாறு வேண்டிக் கொண்ட அன்புக்குரிய சகோதரர் மெல்பர்ன் வானிசை வானொலியுடைய நிர்வாக பணிப்பாளர் குமார் சின்னத்துறைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: அன்பான நண்பர்களே, மோசமான விடயங்கள், ஆபத்துகள் நடக்கும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அடிக்கடி தோன்றுகிறதா? அது ஒரு கட்டத்திலே உண்மை இல்லை என்று சொன்னாலும் ஒரு கோர்வையாகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதில் நீங்கள் மூழ்கி போய் விடுகிறீர்களா? உதாரணமாக, நான் வேலை இழந்து விடுவேனோ அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். இன்னும் சில நண்பர்கள் அன்புக்குரியவர்களை இழந்து விடுவேனோ என்று நினைப்பார்கள், எண்ணம் கொள்வார்கள். அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டு விடுவேனோ, இதையெல்லாம் கடந்து என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை, இந்த உலகத்தில் என்னால் சாதிக்க முடியாது என்று பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். இது போல எண்ணங்கள், பயங்கரமான எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுவதற்கு என்ன காரணம்? முதலாவது, ஒரு விஷயத்துல அதீதமான பற்று வைத்தல், வாழ்க்கை குறித்து பயம். அது தவிர நமது சுய மதிப்பை, தன்னம்பிக்கையை நாம் இழந்து போவதும் இதற்கு முக்கியமான காரணம். அது தவிர பதட்டம், அது சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், உளவியல் ரீதியிலாக குரோனிக் பெயின் என்கிற நீண்ட கால வலிகள், வருத்தங்களுக்கு உட்பட்டவர்களும் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கும் இது போன்ற பயங்கரமான எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். சரி, இந்த மாதிரியான பயங்கரமான எண்ணங்கள் தோன்றுவதால் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நாம் சிந்திக்கலாம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியை நாம் இழந்து விடுவோம், நிம்மதியை இழந்து விடுவோம். அது தவிர வாழ்க்கையினுடைய பொன்னான நேரத்தை நாம் இழந்து விடுவோம். ஏன்னா இந்த சிந்தனைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் மணி நேரமாக, பல மணி நேரமாக இதிலேயே மூழ்கி கிடப்பார்களாம். அது தவிர இன்னும் ஒரு பக்கம், நாம் இதே பயங்கரமான எண்ணங்களில் இப்படி மூழ்கி இருக்கிற போது இலக்குகளில் கவனம் செலுத்த முடியாது, தொழில் ரீதியிலான முன்னேற்றம் பாதிக்கப்படும், குடும்ப வாழ்க்கை கூட பாதிக்கப்படும். உதாரணமாக, அன்புக்குரிய இரண்டு பேர் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டே இருந்தார்களாம். இந்த சண்டை ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்தையே அடைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு உளவள ஆலோசகர் ஒருவரை நாடி செல்கிறார்கள். சென்று அவரிடம் பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். அவர் ஆறுதலாக இந்த இரண்டு பேரினுடைய பிரச்சனைகளையும் செவிமடுத்து இந்த பிரச்சனையின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், தன்னை விட்டு பிரிந்து விடுவாரோ என்கிற அந்த பயங்கரமான எண்ணம் ஒருவருக்குள் தோன்றியதுதான் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வர்றதுக்கு காரணமாகவே அமைந்திருக்கிறது என்று அந்த உளவள ஆலோசகர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், கவலைகள் தோன்றும். த வரி டிக் என்கிற புத்தகத்தின் ஆசிரியர் பதிவு செய்கிறார், இது போன்ற கவலைகள் சாதாரணமான விஷயங்கள் தான் வாழ்க்கையில், ஆனால் இது ஒரு பழக்கம், இந்த பழக்கத்தை உடைத்தெறியலாம் என்று பதிவு செய்கிறார். ஆனால் நீண்ட காலத்துக்கு இது போன்ற தேவையற்ற எண்ணங்களால் வாழ்க்கையில் வருத்தம் கொள்ளக்கூடிய நண்பர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு மனநல மருத்துவரினுடைய ஆலோசனையை பெறுவதுதான் எப்போதும் சிறப்பானது. இனி இதிலிருந்து மீள்வதற்காக, இந்த பழக்கத்தை உடைத்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் சில வழிகளை பார்க்கலாம். முதலாவது விஷயம், உள்ளார்ந்த அமைதி. வாழ்க்கையில் பயனற்ற எண்ணங்கள், பிரச்சனைகள், கோபத்தை வழிப்படுத்துவது எல்லா விஷயங்களுக்கும் நமக்குள்ளே முதலில் அமைதி நிலை இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த அமைதி நிலையை நாம் அடைவதற்கு ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடலாம். உங்களுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் பிரார்த்தனைகளை செய்யலாம். மூச்சு பயிற்சி மிகவும் சிறந்தது. தியானங்களில் செய்யுங்க. இது எல்லாமே ஒரு தெளிவான சிந்தனையை நமக்கு தரும். ஒரு தெளிந்த நீரோடை போல நாம் மாறிவிடுவோம். நண்பர்களே, இந்த தெளிவான சிந்தனை நமக்குள் அதீதமான ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையும் தரும், எதற்கும் முகம் கொடுப்பதற்கு. இரண்டாவது விஷயம், ஏற்றுக்கொள்வது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்வது. புத்தர் ஒரு அருமையான சிந்தனை சொல்லுகிறார், எல்லாம் எப்போதும் வாழ்க்கையில் ஒரே நிலையில் இருந்து விடாது, அது மாற்றம் காணக்கூடியது. உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம், சொத்துக்கள் எல்லாமே இப்ப இருக்கிற நிலையில் எப்போதும் இருந்து விடாது, அது மாற்றம் காணக்கூடிய ஒன்றுதான். ஆகவே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்றும் இருக்கும். அதே நேரம் இன்றைய நாள் உங்களுக்கு மோசமாக அமைந்தது என்பதற்காக வாழ்க்கையில் எல்லா நாளுமே மோசமாக அமையும் என்றும் இல்லை. ஒரு அருமையான ஒரு புத்தகம், டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப் என்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், சீ தி கிளாஸ் ஆஸ் ஆல்ரெடி புரோக்கன், எவ்ரி திங் எல்ஸ் டூ. வாழ்க்கையில் எல்லாம் நிலையானதல்ல அப்படிங்கிற அந்த சிந்தனையை அந்த புத்தகத்தினுடைய அந்த அத்தியாயம் உணர்த்துகிறது. உதாரணமா, நீங்க ஒரு தேநீர் கோப்பை மீது விருப்பம் வைத்திருக்கிறீர்கள், அது ஒரு கட்டத்திலே உடைந்து போகும் என்று உங்களுக்குள்ளே பயமும் கவலையும் தோன்றுகிறது. ஆனால் அந்த கோப்பை உடையக்கூடியது என்கிற யதார்த்தத்தை, உண்மையை உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்ததாக மூன்றாவது விஷயம், காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். பயனற்ற எண்ணங்களை வழிப்படுத்துவது, நமக்குள் தோன்றக்கூடிய எதிர்மறையான பயங்கரமான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை கொண்டு மாற்றுகிற பயிற்சி. நண்பர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு பிரேக் அடித்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்காது. ஆனால் இந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சி நமக்கு உதவி செய்யும் நண்பர்களே. உதாரணமாக தேர்வுக்கு முகம் கொடுக்கும் முதலே நிச்சயமாக இந்த தேர்வில் நான் தோற்று போய்விடுவேன் என்று எண்ணம் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த தேர்வு கடினமானதுதான், ஆனால் நான் முயற்சி செய்வேன் என்று அந்த எண்ணத்தை நேர்மறையான எண்ணத்தால் மாற்றுங்கள், அதுக்கு பதில் கொடுங்கள். சில சந்தர்ப்பங்களில் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும், முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதால் அதீதமாக பதட்டம் கொள்ள தொடங்கும். இந்த மாதிரியான நேரங்களில் இது கடினமான ஒரு தருணம் தான், ஆனால் நான் முயற்சி செய்வேன், என்ன முடிவு வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு முகம் கொடுக்க நான் தயார் என்று உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள். இதுபோல நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை வாழ்க்கையில் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே பிறக்கும். நான்காவது, காலை பொழுதில் நல்ல முடிவுகளை எடுங்கள். உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இரவு பொழுதுகளில் நம்முடைய மூளையினுடைய பகுத்தறிவு சார்ந்த பகுதியினுடைய அறிவாற்றல் மறுசீரமைப்பு குறைவாக இருக்குமாம், ஆனால் உணர்வு பூர்வமான பகுதியினுடைய செயற்பாடு அதிகமாக இருக்கும். நாம் பயங்கரமான எண்ணங்களை சிந்தனைகளை இரவு பொழுதுகளில் கொள்ளும் போது அது எதிர்காலம் குறித்த இன்னும் அதிக பயத்தையும் இன்னும் நிறைய கற்பனைகளையும் சேர்த்து நம்முடைய தூக்கத்தையே கெடுத்துவிடும். ஆக மூளைக்கு ஓய்வு தேவையான நேரத்தில், நமது உடல் உள ரீதியான ஓய்வு நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த ஓய்வை கொடுக்க நாம் தவறிவிடுவோம். அது நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் நண்பர்களே. ஆகவே காலை பொழுதில் புத்துணர்வோடு நன்றாக சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுங்கள். அடுத்து ஐந்தாவது விஷயம், நன்றி உணர்வு கொள்வது. வாழ்க்கையில் நாம் அதிகமாக இந்த பயங்கரமான எண்ணங்களை வரவழைத்துக் கொள்வது நம்மிடம் இல்லாத ஒன்றுக்காகத்தான். ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி உணர்வு கொள்ளுகிற போது அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்மிலிருந்து நீக்கிவிட முடியும். இது குறித்து என்னுடைய கடந்த பதிவில் விவரமாக முழுமையாக பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்க தவறு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனிலும் கார்டிலும் அதற்கான லிங்கை உங்களுக்கு தருகிறேன். ஆக நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே தோன்றக்கூடிய இந்த பயங்கரமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியை மாத்திரமல்ல சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும். ஆக முதலாவது விஷயம், உள்ளார்ந்த அமைதியை ஏற்படுத்துங்க. இரண்டாவது, வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம் நண்பர்களே, பயனற்ற தேவையற்ற எண்ணங்களை வழிப்படுத்துங்கள். அடுத்து நான்காவது, காலை பொழுதில் நல்ல முடிவுகளை சிந்தித்து எடுங்கள். ஐந்தாவது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாழ்க்கையில் நன்றி உணர்வு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.
1: வானிசை வானொலியின் வானம் வசப்படும் தன்னம்பிக்கை தரும் தகவல் வழங்கியவர் ஹிஷாம்.

0: நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலைய நேரம் சரியாக 7 மணி. இன்றைய உலக செய்திகள் லண்டன் பிபிசியின் அனுசரணையில் எடுத்து வரப்படுகின்றது.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுடனான போருக்கு 37 பில்லியன் டாலர்கள் செலவாகியுள்ளதாக கூறும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் கூடுதல் நிதி வழங்குமாறு நாடாளுமன்றத்திலும் கோரிக்கை. யுக்ரைன் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களின் தாக்கம், ஆயுதப்படைகளின் தளபதியை பணி நீக்கம் செய்த அதிபர் ஜெலன்ஸ்கி. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் நேரடியாக லெபனானுக்கு பறக்க அனுமதி. வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுடனான சந்திப்புக்கு பின் அதிபர் டிரம்ப் உத்தரவு. வாரத்திற்கு வெறும் 2 மணி நேரம் பழு தூக்கும் பயிற்சி செய்வதன் அவசியம், இளம் வயதில் உயிரிழக்கும் அபாயத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கவல்லது என்று கூறும் புதிய ஆய்வு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஈரானுடனான போரின் செலவு 3,750 கோடி டாலர் என்ற அளவை எட்டியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் பீட் ஹெக்ஸெத் நாடாளுமன்றத்திடம் தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக கூடுதல் நிதி வழங்கப்படாவிட்டால் அமெரிக்க ராணுவத்தின் பயிற்சிகளை கூட முடக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பீட் ஹெக்ஸெத் எச்சரித்துள்ளார். ஈரான் பலவீனமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கான எந்தவொரு காலக்கெடுவையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். இதனிடையே ஈரான் மீது தொடர்ந்து 11வது இரவாக தங்களின் வான்வழி தாக்குதல் தொடர்வதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலனில் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
2: So another barrage of attacks by the US.
3: ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் இணை வழியே சென்ற வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே அந்நாட்டின் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தளவாட பிரிவுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் கடந்த சில நாட்களாக கூறி வருகிறார். ஈரானின் ரகசிய அணுசக்தி தளமாக கருதப்படும் பிகாக்ஸ் மலை மீது தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் அவர் மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்துள்ள ஈரான், இத்தகைய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தாக்கப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் போரை விரிவுபடுத்தப் போவதாக எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்ட மேலும் சில தாக்குதல்கள் குறித்து கடந்த சில மணி நேரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பதிலடி தாக்குதல்களில் குவைத் மீண்டும் ஒருமுறை ட்ரோன்களின் இலக்காக இருந்ததாகவும் கூறப்படுகிறது.
1: அமெரிக்கா இன்னமும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருப்பதாக தென்கிழக்கு ஆசிய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஆனால் ஈரான் அரசு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் திறனை மேலும் பலவீனப்படுத்த விரும்புவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. மறுபுறம் தாங்கள் இப்போது முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் தெரிவிக்கிறது. இந்த மோதல் எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் என்பது குறித்து பிபிசி செய்தியாளர் ஜெரமி போவன் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
4: இந்த மோதல் தற்போது மீண்டும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தீவிர நிலையை எட்டிவிடும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்திக் கொள்வதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு திரும்பும் வகையில் மோதல் தீவிரமடைவதை தடுப்பதே இப்போது ராஜ்ய ரீதியிலான சவாலாக உள்ளது. ஆனால் நிலைமை இப்போது அதற்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. மற்றொரு முனையிலும் மோதல் உருவாகி வருகிறது. பாப் அல் மண்டப் நீரிணையை முடக்கப்போவதாக ஏமனில் உள்ள ஈரானின் கூட்டாளிகளான ஹூத்தி குழுவினர் அச்சுறுத்தி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை ஈரான் அனுமதிக்காத நிலையில் செங்கடலின் வழியாக சவுதி அரேபியா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தும் பாதை இதுவாகும். இது ஹூத்திகள் மற்றும் சவுதி அரேபியா ஒருவேளை அமெரிக்காவுக்கு இடையேயும் கூட ஒரு புதிய போரை தூண்டக்கூடும்.
5: ஹூத்திகளுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அப்படி ஏதேனும் நடந்தால் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ஏற்கனவே அமெரிக்கா பல இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பதால் தற்போது அவற்றை சிக்கனமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம் என்பதையே இது உணர்த்துகிறது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மேலும் தொடராததையடுத்து ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கின. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் அந்த நீரிணையை முடக்கியது. முதல் சில நாட்கள் அமெரிக்கா பெரும்பாலும் கடற்கரையை ஒட்டியுள்ள ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதும், அடுத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் என அவர்கள் கூறும் இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒவ்வொரு இரவும் பலமுறை நடந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு பாலங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் உட்பட பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கியமான உள்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா இலக்கு வைத்தது. இதனைத் தொடர்ந்து டார்கோவினில் கட்டப்பட்டு வரும் ஓர் அணுமின் நிலையத்தையும் அமெரிக்கா தாக்கியது. அதில் அணு மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று ஐநா ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதலின் போது மீண்டும் முதன்முறையாக தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ராணுவ தளங்கள் உட்பட ஈரானின் உள்பகுதிகளுக்குள்ளும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தற்போது அடுத்த இலக்கு நடன்ஸ் அருகே உள்ள பிகாக்ஸ் மலையாக இருக்கலாம் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய பொருட்களை ஈரான் வைத்துள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. முடக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணையின் கடற்கரை பகுதியில் ஈரான் ஆட்சியின் ஆதரவாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 5 வாரங்களாக நடத்தப்பட்ட கடும் குண்டுவீச்சுகளை விட இந்த புதிய வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்காவை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தெஹ்ரானில் எப்போதும் போல் எதிர்ப்பை பதிவு செய்யும் புதிய போஸ்டர்கள் காணப்படுகின்றன. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரானிய பிரதிநிதிகள் குழுவை சந்தித்தார். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மேற்கொள்ளும் மத்தியஸ்தமே இந்த நெருக்கடியை தணிப்பதற்கான ஒரே நம்பிக்கையாக தோன்றுகிறது. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் வலிமை அமெரிக்காவிடம் உள்ளது. ஆனால் அது மட்டுமே ஈரானிய ஆட்சியை பணிய வைக்க போதுமானதாக இல்லை. எளிதான வெற்றிக்காக போரில் ஈடுபட அதிபர் டிரம்ப் எடுத்த மிகப்பெரிய முடிவு தோல்வியடைந்து விட்டது என்பதற்கு இதுவே மற்றொரு சான்றாகும்.
1: யுக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேலோ ஃபெடரோவை பதவியிலிருந்து நீக்கிய சில நாட்களிலேயே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பும் அழுத்தமும் அதிகரித்ததைத் தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது ஆயுதப்படைகளின் தளபதியையும் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சீர்திருத்தவாதியான 35 வயது ஃபெடரோவ் யுக்ரைனின் ட்ரோன் போர் முறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான போரை வலுப்படுத்தியதற்காக பாராட்டப்படுகிறார். ஆனால் ஆயுதப்படைகளின் தளபதியான ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கியுடன் அவருக்கு மோதல் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கி சிர்ஸ்கிக்கே ஆதரவு அளித்தார். இருப்பினும் நாடு முழுவதும் 6 நாட்கள் நீடித்த போராட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஜெனரல் சிர்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஃபெடரோவுக்கு தற்போது அரசாங்கத்தில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கியவிலிருந்து பிபிசி செய்தியாளர் பால் ஆடம்ஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம்.
6: It became abundantly clear that the public was simply not going to tolerate
5: வயது முதிர்ந்த பொதுமக்களின் பார்வையில் புதுமையான சிந்தனைகள் குறைவான தலைமை தளபதியை தக்க வைத்துக் கொண்டு அதே சமயம் மிகவும் இளையவரும் புதுமையான அணுகுமுறை கொண்டவருமான பாதுகாப்பு அமைச்சரை நீக்கும் அதிபரின் முடிவை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்துள்ளது. உயர்மட்ட தலைமையின் கீழ் இதற்கான ஒரு முடிவையோ அல்லது தீர்வையோ காண வேண்டிய தேவை இருந்தது. பாதுகாப்பு அமைச்சரும் தலைமை தளபதியும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் நிலவியது. எனவே நிலைமை என்ன என்பதையும் ஃபெடரோவின் புதுமையான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது ஏன் முக்கியம் என்பதையும் பலரும் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் விளக்கியதாக நான் கருதுகிறேன். போர்க்களத்தில் உடனடி விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த உத்வேகம் இல்லாவிட்டால் புதிய முயற்சிகள் மந்தமடைந்துவிடும் என்றும், கடந்த சில மாதங்களில் யுக்ரைனியர்கள் பெற்ற நன்மைகள் அல்லது வெற்றிகள் காலப்போக்கில் இல்லாமல் போய்விடக் கூடும் என்றும் ஒரு கருத்து நிலவியது. ஆனால் இதில் ஒரு முரண் உள்ளது. ஏனெனில் தற்போது யுக்ரைன் சாதகமான நிலையில் இருப்பதாகவே பெரும்பாலான யுக்ரைனியர்கள் கருதுகின்றனர். உண்மையில் ஜெனரல் செர்ஸ்கி தனது விடைபெறும் அறிக்கையில் கடந்த சில மாதங்களில் யுக்ரைன் தனது 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
1: இதற்கிடையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய இணைய வழி சில்லறை விற்பனை நிறுவனமான வைல்ட்பெரீஸுக்கு சொந்தமான கிராஸ்னோர் மற்றும் ஸ்டாவ்ரோபோலில் உள்ள தளவாட மையங்கள் மீது யுக்ரைன் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு ட்ரோன் உதிரி பாகங்கள் மற்றும் வழிகாட்டும் உபகரணங்களை வழங்குவதில் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்ததாக கருதப்படுகிறது. சமீபத்திய தாக்குதல்களில் ஒரு எண்ணெய் சேமிப்பு நிலையம் மற்றும் கருங்கடல் மற்றும் அசோப் கடல் பகுதிகளில் உள்ள ரஷ்யாவின் நிழல் கடற்படை சார்ந்த 5 கப்பல்களும் குறிவைக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 1 கொல்லப்பட்டதாகவும் 10 காயமடைந்ததாகவும் கிராஸ்னோர் ஆளுநர் தெரிவித்தார். யுக்ரைனில் மக்கள் போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்பை தொடர்ந்து ஆயுதப்படைகளின் தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டது குறித்த செய்திகளை பார்த்தோம். இனி மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நான்கு தசாப்தங்களில் முதல் முறையாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் நேரடியாக லெபனானுக்கு செல்லும் விதமாக அனுமதிக்குமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுடனான ஒரு முக்கிய சந்திப்பிற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹெஸ்பலா குழுவை ஆயுதங்களை கைவிட வைக்கும் முயற்சியில் லெபனானிய ராணுவத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவை அந்நாட்டு அதிபர் நாடுகிறார். பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது. அதிபர் மக்ரோங்கால் ஆதரிக்கப்பட்ட ஒரு மசோதாவுக்கு நாட்டின் தேசிய அவை பெரும்பான்மையாக ஒப்புதல் அளித்தது. புதிய சட்டத்தின்படி சமூக ஊடக தளங்கள் வயது சரிபார்ப்பு முறைகளை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் 90 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை பளுதூக்கும் பயிற்சி செய்வது இளம் வயதில் உயிரிழக்கும் அபாயத்தை பெருமளவில் குறைக்கக்கூடும் என்று பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வின்படி தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வகை உடற்பயிற்சியானது இதய நோய், பக்கவாதம் மற்றும் நரம்பியல் நோய்களால் ஏற்படும் இறக்கும் வாய்ப்பை கணிசமாக குறைக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பிபிசியின் சுகாதார பிரிவு செய்தியாளர் டொமினிக் ஹியூஸ் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
7: இங்கிலாந்தின் ஹரகேட் நகரில் அமைந்துள்ள தங்கள் உடற்பயிற்சி கூடத்தில் இந்த பெண்கள் கடுமையாக உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். எடை தூக்குவதை அடிப்படையாக கொண்ட வலிமை பயிற்சி எனப்படும் இவ்வகை உடற்பயிற்சியானது கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. உடற்தகுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் மற்றும் வலிமையுடனும் இருப்பதற்கு இந்த பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு வழியாகும்.
8: இது எனது ஒட்டுமொத்த வலிமையை அதிகரித்துள்ளது. மனநலன் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனதை சீர்படுத்தி தெளிவாக்குவதில் இந்த வகை உடற்பயிற்சி எனக்கு பெரிதும் உதவுகிறது.
9: என்னை பொறுத்தவரை இது எனது நீண்டகால ஆரோக்கியம் பற்றியது. எனவே எதிர்காலத்தில் நான் யாரையும் சார்ந்திருக்காமல் இருக்க விரும்புகிறேன்.
7: தனது இதய ஆரோக்கியத்திற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனளிப்பதாக அமையும் என்றும், மேலும் தனது உடலில் உருவாகும் வலுவான தசைகளின் காரணமாக தனது எலும்புகள் இன்னும் வலிமை மிக்கவையாக மாறும் என்கிறார் இவர். தற்போது எடை பயிற்சிகள் நமது ஆரோக்கியத்தை பேணுவதிலும் மேம்படுத்துவதிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடும் என்று புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 30 ஆண்டுகால பகுதியில் ஏறத்தாழ 150,000 பேரிடம் நடத்தப்பட்ட 3 ஆய்வுகளில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 90 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை எடை பயிற்சி செய்தவர்களிடையே குறிப்பிடத்தக்க உடல்நல பயன்களை அவர்கள் கண்டறிந்தனர். இதய இரத்த குழாய் சார்ந்த நோய்களான மாரடைப்பு அல்லது பக்கவாதம் மூலம் ஏற்படும் இறப்பு அபாயம் எடை பயிற்சி செய்யாதவர்களுடன் ஒப்பிடுகையில் எடை பயிற்சி செய்தவர்களுக்கு டிமென்ஷியா போன்ற நரம்பியல் நோய்களால் உயிரிழக்கும் அபாயம் 27% குறைவாக இருந்தது.
10: ஜிம்மிற்கு சென்று கனமான எடைகளை தூக்கி பயிற்சி செய்வதே உடற்பயிற்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வலிமை பயிற்சியானது ரெசிஸ்டன்ஸ் பேண்டுகள் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த உடல் எடையை பயன்படுத்தியும் இருக்கலாம். வலிமை பயிற்சியையும் உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அறிவது மிகவும் சுவாரஸ்யமானது.
7: ஹாரோகெட் ஜிம்மில் இவை அனைத்தும் தனி பயிற்சியாளர் பெவ் வில்சனின் அனுபவத்துடன் பொருந்துகின்றன.
11: எனது
3: வாடிக்கையாளர்கள் முன்பை விட அதிக ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் உணர்வது மட்டுமல்லாமல் தங்கள் அறிவாற்றல் செயல்பாடுகளிலும் முன்னேற்றத்தை காண்பதை பார்க்க முடிகிறது. அதாவது பணியிடத்தில் அவர்களால் அதிக கவனத்துடன் செயல்பட முடிகிறது என்றும் அவர்களின் நினைவாற்றல் மேம்பட்டுள்ளது என்றும் அவர்கள் உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் ஏதேனும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் போது உடற்பயிற்சி மற்றும் வலிமை பயிற்சிகளை மேற்கொள்வது அந்த கற்றல் செயல்முறையை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது என்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள்.
7: எடை தூக்கும் பயிற்சியுடன் ஓட்டப்பயிற்சி, மிதிவண்டி ஓட்டுதல் அல்லது நீந்துதல் போன்ற ஏரோபிக் பயிற்சிகளை இணைத்து மேற்கொண்டவர்களிடம் மிகச்சிறந்த முடிவுகள் காணப்பட்டன. இதற்கான சரியான காரணத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக இருக்க முடியாது என்றாலும் ஏரோபிக் உடற்பயிற்சியை வலிமை பயிற்சியுடன் இணைப்பது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்று ஆய்வு கூறுகிறது.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பரஸ்பர தாக்குதல்கள், யுக்ரைனில் மக்கள் போராட்டத்தின் விளைவாக முக்கிய தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்த்தோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: calling Werribee, Hoppers Crossing, Little River, Wyndham Vale, Point Cook, Seabrook, Tarnit and Laverton. Wherever you are, you're on 88.9 Win FM.
1: வானிசை நேயர்களே, நாம் அடுத்து கேட்க இருப்பது ஐயப்பனின் இன்று ஒரு சிந்தனை. வானிசை நேயர்களுக்கு ஐயப்பனின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் சிந்தனை சொத்து பிரிவு என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சொத்து பிரிவு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் விளக்கமாகவே சொல்கிறேன். நான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் ரெண்டு மூணு வீடு தள்ளி அந்தாண்டா இருக்காரு. அவர் வந்தார். வந்தது எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, அதை கிளியர் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டார். என்னப்பா டவுட்டு சொல்லு அப்படின்னு கேட்டேன். அதாவது என்கிட்ட சொத்து இருக்குன்னு வச்சுக்கிங்க, அந்த சொத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறது நல்லதா உயில் எழுதுறது நல்லதா சொல்லுங்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், செட்டில்மெண்ட்டுன்னா ஒரு மனைவிக்கோ உங்கள் பையனுக்கோ அந்த அவர் பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டா அது அவர்களுக்கு சொந்தமாயிடுது, ஏதோ அவங்க நம்மளை கவனிப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அதை எழுதி கொடுக்குறோம். சப்போஸு நீங்கள் எழுதி கொடுத்தவங்க உங்களை பார்க்காட்டி போனால், கவனிக்காட்டி போனால் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கிராமத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேடிக்கையாக சொல்லுவாங்க, என்னென்னா ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட்டு பண்ணி அவங்க சரியில்லாட்டி போனால் தலையில் துண்டை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்பாங்க. அப்படிங்களா? அப்போனா உயில் என்ன என்ன அப்படின்னு கேட்டார். உயிலுன்னா இப்போ நீங்கள் சுயமாக சம்பாதித்த சொத்தை சுயநினைவோட நீங்கள் இருக்கிறப்பையே இந்த சொத்து இன்னாருக்கு தான் அப்படின்னு உயில் எழுதி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேர் எழுதி வைத்தால் தான் அதுக்கு பேர் உயில். அந்த உயிலில் ஒரு வாசகமும் சேர்ப்பாங்க, நீங்கள் யாருக்கு சொத்தை எழுதி வைக்கிறீங்களோ அவங்க உங்களை கவனிக்காட்டி போனால் பிறகு அதை திருத்தி மாற்றி எழுதவும் உரிமை இருக்குன்னு ஒரு வாசகமும் அந்த உயிலில் சேர்ப்பாங்க. அப்படி சரியில்லாவிட்டால் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம் பின்னாடி. இது என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப வேண்டிய விலங்குகள் மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரே ஒரு நபருக்கு சொல்லி வைப்பாங்க, ஏன்னா உயில் எழுதியிருக்குங்கிறதுக்கு தெரியணும் இல்லையா. அது பேங்க்லேயே எங்கேயோ லாக்கர்லேயே வச்சுடுவாங்க. ஆனால் இது எப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு வரும்னா அவங்க காலத்துக்கு பிறகு, யார் உயிர் எழுதினாரோ அவர் ஜீவிதத்துக்கு பிறகு தான் அது அமெண்ட்மெண்ட்டுக்கு வர அனுபவிக்க முடியும். இதுதான் இதனால் என்னென்னா இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் பாதுகாப்பானதும் கூட அப்படின்னு நான் சொன்னேன். நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யார் கேட்கல போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இனிமேல் தான் சம்பாதிச்சு சொத்தை சேர்க்க போகிறேன், அப்படி சொத்தை சேர்த்தா யாருக்கு எழுதுறது எப்படி எழுதுங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேங்க அப்படின்னாரு. இது எப்படி பார்த்தீங்களா, இதுதான் இன்று ஒரு சிந்தனை.
2: பணம் பணம்.

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்
1: 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சியை வானொலிக்கென வடிவமைத்து வழங்குகின்றார் காயத்ரி அவர்கள். இது கல்கியின் பொன்னியின் செல்வன்.
2: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
3: பாகம் 3 அத்தியாயம் 16 மதுராந்தக தேவர். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தக தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்கு சென்ற போது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்டப்பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் வாசகர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்தினியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறி கிடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்து சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார். கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களை கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விலக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிக சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன் கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்துக் கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவு கட்டி குடிமக்களுக்கும் அறிவித்து விட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்ப சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவகைங்கரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தம் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவை எல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடன்

இருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாக்கியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலையில் இருந்தாரல்லவா? ஆதலின் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காதனமேறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம்பெற்றிருந்தனர். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் இரு பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரை சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிங்காதனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒன்று, அந்த அம்மாளும் தனது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும், அல்லது அவருடைய மனம் மாற செய்ய வேண்டும். தாயின் மனத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையை தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனத்தை மாற்றும்படி மதுராந்தக தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யம் ஆளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன், அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இச்சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனத்தை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் பானிசை எஃப்எம்எல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வாறு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 35வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். 1960களில் வெள்ளிசை மன்னர்கிட்ட உதவியாளர்களாக தங்களுடைய பயணத்தை தொடங்கி 1967 தனியாக பயணிக்க ஆரம்பித்து 1970களில் வெள்ளிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், வி குமார் போன்றவர்களுக்கு சரியாக போட்டியிட்டு அதிலும் தங்களுக்கென்று ஒரு தனியிடத்தை தக்க வைத்துக் கொண்டு 1980களில் இளையராஜா உச்சத்தில் இருந்தபோதும், டி ராஜேந்தர், சந்திரபோஸ் போன்ற இசையமைப்பாளர்கள் வந்தபொழுதும் தங்களுக்கென்று ஒரு தனியிடத்தை வைத்துக் கொண்டு, தங்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தவர்கள் சங்கர் கணேஷ். அவர்கள் இசைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து கடந்த 34 பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 7/7/1984 வெளியான திரைப்படம் தங்கக்கோப்பை. கராத்தே மணி, கே ஆர் விஜா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ஆர் சி சக்தி. இதில் இடம்பெற்ற ஒரு பாடல், இந்த பாடல் ஒரு பெட்ரூம் சாங். அதை உணர்ந்து கொண்டு மிக அழகாக பாடியிருப்பார் வாணி ஜெயராம். பத்து 2/1984 வெளியான திரைப்படம் தீர்ப்பு என் கையில். விஜயகாந்த், சசிகலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் சுந்தர். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல், மங்கள குங்குமம் மங்கையின் பொன்முகம். மங்கள குங்குமம் மங்கையின் பொன்முகம் வந்தவன் மாகினி சங்கமமாகும். இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம். எஸ்பிபி வாணி ஜெயராம் இணைந்து பாடிய ஒரு இனிய பாடல் இது.
1: மங்கள குங்குமம் மங்கையின் பொன்முகம் வந்தவன் மாகினி சங்கமமாகும்.
0: சங்கர் கணேசன் ஹிட் சாங் இந்த பாடல்.
1: கல்யாண சங்கீதம் கண்ணாலே நீ பாடு.
0: 30/11/1984 வெளியான பேய் வீடு படத்தில் சக்கை போடு போட்ட பாடல்.
1: அத்தை பெத்த மல்லியப்பு.
0: கிராமிய இசையில் சங்கர் கணேஷ் கொடுத்த பாடல்.
1: மாம்பழ கண்ணத்திலே மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா மாறி மாறி முத்தந்தாரே மல்லம்மா.
0: டி கே எஸ் நடராஜன் இந்த பாடலை பாடியிருப்பார். என்னடி முனியம்மா பாடலை தொடர்ந்து டி கே எஸ் நடராஜனுக்கு நல்ல புகழை தேடி தந்த பாடல். கிராமப்புற திருவிழாக்களில் பட்டையை கிளப்பிய பாடல்.
1: அத்தை பெத்த மல்லியப்பு.
0: இந்த பாடலை எழுதியவரும் டி கே எஸ் நடராஜன் தான்.
1: மாம்பழ கண்ணத்திலே மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா
0: 14/1984 வெளியான திரைப்படம் மதுரை சூரன். விஜயகாந்த், அனுராதா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், ஏங்க வைக்கும் இளசு 16 வயசு.
1: ஏங்க வைக்கும் இளசு 16 வயசு எம் மனசை கொள்ளை அடிச்சா.
0: இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் பி சைலஜா.
1: ஒன்று 7/1984
0: வெளியான திரைப்படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. விஜயகாந்த், நளினி, சுஜாதா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் எஸ் ஏ சந்திரசேகர். இதில் எஸ் என் சுரேந்தர் பாடிய ஒரு இனிய பாடல், நீ வெண்மல்லிகை தேன் உன் புன்னகை.
1: நீ வெண்மல்லிகை தேன் உன் புன்னகை.
0: எஸ் என் சுரேந்தர் இந்த படத்தில் பாடியதோடு டப்பிங் குரலும் கொடுத்திருப்பார்.
1: மௌனமே காதலின் மாளிகை.
0: எஸ் என் சுரேந்தரோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம்.
1: உச்சரித்துக் கொண்டு இந்த செண்டு முழு நிலவு மேடையில் கனவு காணுமே.
0: சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங்.
2: நான் வெண்மல்லிகை தேன் என் புன்னகை மௌனமே.
0: வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்தில் ஒரு குத்து பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ்.
1: தென் பாண்டி முத்தாரமே உந்தன் தேகத்தில் செந்தூரமே.
0: எஸ் என் சுரேந்தர் இந்த பாடலை பாடியிருப்பார்.
1: தந்தமாக என் தேக சூடானதே.
0: பத்து பாடலை வாணிஜராம் பாடும் அழகே தனி. தன்னால் எந்த விதமான பாடலையும் பாட முடியும் என்று வாணிஜராம் நிரூபித்திருப்பார். ஒன்பது மூணு 1984 வெளியான திரைப்படம் வேங்கையின் மைந்தன். விஜயகாந்த், ஊர்வசி, நளினி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல். 10/11/1985 வெளியான திரைப்படம் திறமை. சத்யராஜ், ரேவதி, நேல்கள் ரவி நடித்த திரைப்படம். இதில் 1960 ஸ்டைலில் ஒரு பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். இந்த அழகு தீபம் ஒளி வீசும் பொழுதினில் இரவு தீபம் ஏனோ. மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார். இந்த அழகிய பாடலை மலேசியா வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் உமா ரமணன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 ஆண்டின் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

லண்டனிலிருந்து நான் விமால் சுக்கநாதன். வானிசை நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். உங்களுக்கும் எனக்கும் இடையில் பல்லாயிரக்கணக்கான சதுர மைல் நிலப்பரப்பும் ஆழ்கடல்களும் இருந்து எங்களை உடலால் பிரித்து வைத்தாலும் நாங்கள் என்றென்றும் உடன்பிறப்புகள் தான். நாங்கள் தமிழ் அன்னை வயிற்று பிள்ளைகள் என்பது ஒருபுறம் இருக்க, இலங்கை வானொலி என்ற இறுக்கமான உறவால் பிணைக்கப்பட்டவர்கள் நாங்கள். இன்று தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகள் அனைத்திலும், மேற்கே கனடா தொடக்கம், கிழக்கே மெல்போர்ன் சிட்னி வரை புத்தம்புது இளைய தலைமுறையினரின் இளமை துள்ளும் வானொலிகள் நான் படித்த அதே இலங்கை வானொலி மரபில் நடத்தப்படுவது குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். தம்பி குமார் சின்னத்துறையும் திறமசாலிகளான அவருடைய சக ஒலிபரப்பாளர் நண்பர்களும் இணைந்து FM பண்பல வரிசை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒலிபரப்பும் வானிசை 2 மணி நேர தமிழ் நிகழ்ச்சிக்கு தடைகளை தாண்டி வெற்றிகரமான வானிசை லண்டன் BBC தமிழோசை நிகழ்ச்சியைப் போல 60 ஆண்டுகளையும் தாண்டி நீடித்து சாதனைகள் பல புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். லண்டனிலிருந்து விமான சுக்கநாதன், வணக்கம்.

இன்றைய வெள்ளி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நெஞ்சு நிறைந்த பாடல் கவியரசரின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைத்து ஆலயமணி திரைப்படத்திற்காக மறைந்த பின்னணி பாடகி ஜானகி அவர்கள் பாடிய பாடல் இன்றைய வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கின்றது.

நீங்கள் கேட்டது வானிசையின் வள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைய பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வள்ளி மாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துரை. வணக்கம் நேர்களே.